பண்டாஜர் உடவே மூல உடவேம் தான் முகல பண்டாஜர் முகர கீஜர் கல்ஜர் ஸ்ட்ராங் முகர சிங் உடவே அண்ட் பிராக்டிஸ் நங்கடீஷ்.